0: என்ன சொல்றதுன்னு தெரியல. பரிபூர்ணமான நன்றி.
1: தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் இஸ் லிட்டில் பிட் சர்ப்ரைசிங். எனிவே, வாட் எவர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வி ஹவ் டு டூ அபவுட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், வி வில் டேக் ஏ கால் விதவுட் மச் டிலே, பிகாஸ் வி வில் இன் ரெஸ்பெக்ட் வித் லீடர்ஷிப் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பார்ட்டி வில் டேக் ஏ கால் ஆன் தட். பட் வித் ஏ விக்டரி வி நீட் டு அப்ரிஷியேட் இட். எனிவே, பூமவர் இஸ் வின்னிங் தி எலெக்ஷன், வி நீட் டு அப்ரிஷியேட் த.
2: Now shifting to government formation, the Congress there extending its support, and the big question is what's going to be happening in the next few days. We're going to keep tracking that story, slipping into a short break for now.